தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜதி ததல தஜ்ஜனு தஜனு தத்தினி ததினி தஜ்ஜனு தத்த சரித தனத தனுத